ஓட்டுநானுக்கு பரமேஸ்வர சந்தன சாந்தனா சர்தருத்த மூல் நமட்டை காம சீத்தல் தீவ நானகா ஜபந்தடோ ஹரநாம பௌடி சரண கமல் கி ஓட்ட உதரே சகல ஜான சுன பிரதாப் கோவிந்த நிர்பவ பய மன தோட்ட ஆவே மூல சஞ்சயா நாம தானோ சந்த ஜனா சிவ சங்க பாய வட புன் ஆஷ பஹர ஹர தியாய ஹர ஜஸ் நித் சுன சலோக தயா கரணங் துக்க ஹரணங் உச்சரணங் நாம கீர்த்தன தயால் புருஷ் பகவான் நானக் லிப்த நாமாயா பாஹே பலந்தடி புஜ கை ரிகந்தளோ பிரப ஆப ஜென் உபாய் மேதனி நானக் சோ பிரப ஜாப பௌடி ஜா பிரப பய தயாலோ.